கிரே கவர கம்போ, கிரே வர கம்போ, ஜிபிரி நம்பர வராசி வசன கலாம் கிரே கம்போ, வாபசு மை இன்ஜி காடு மசன கலாம் கிரே கம்போ, ஒரு வார் கும்பிடோ ஜாக்கலாம் கிரே ஆடு மசன கலாம் கிரே, அடு வரட்டி மசன கலாம் கிரே வர கம்போ, ஒரு வார் கும்பிடோ மடாம் ஆடேகோ துருவாவரோ இமருவல் தண்டினோ அல்பரில ஜபாத்தோ அந்த காலவல் தல்ஃபேரோ மாமா பொர்ரமோ ஹேத்தரா குந்தேகோ அல்வாய் தரியோ அல்வாய் கிசோக்குனோ குல்புவல் வெஜவுரோ ஏயா போஞ்சோ தேவருவானோ ஏமா குருந்தோ பொருமா ஹொச்சுரோ அல்வாய் சிங்குடோ அல்வாய் தாகரோ அல்வாய் காத்தரோ மூசா ஜோகோ மூசவரியாகோ வராசரோ குரபரத்து தோர் தும்பலா தோல் கரி ஜலாலோ ரோஹி கொரோடிய மீனா.